ஐய கோரஹ நா பரிய பைய சலோக் மஹல்லா பஹலா முஸ்லமானா சிஃப்த சரையத்